0: புதிய நாளில் புதிய நம்பிக்கை மலரட்டும். மலரும்
1: அனைத்து பாகங்களுக்கும் போய் சேருமா, இல்ல நம்ம வந்து கால் ஆட்டிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம உணவை சாப்பிடும் போது அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்து நம்ம உடம்பு முழுக்க போகாது. அதுலயும் குறிப்பா இவங்க காலாட்டிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ இந்த மூளை முழுக்க முழுக்க அதனுடைய கவனத்தை இந்த காலாட்டிட்டே இருக்கிறதெல்லாம் வச்சுக்குமா. சாப்பிடும் போது அப்படி அதனுடைய கவனம் முழுக்க இது மேல இருக்கும் போது அந்த சமைப்பாடு அடைய செய்யணும் அப்படின்றத அது மறந்துடும். கால தாமதமாகி தான் நமக்கு சமைப்பாடு அடையும். இதனாலதான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க நம்மள காலாட்டிட்டே சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க. நம்ம கேட்காத பட்சத்துலதான் நம்ம வீட்டுல பணம் தங்காது, நம்மளுடைய அமைதி போயிடும் அப்படின்னு சொல்லி பயம் காட்டி நம்மள காலாட்டாம சாப்பிட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இதுதான் அதுக்கான சரியான காரணம். அப்போ இனிமே வீட்டுல யாராவது இப்படி காலாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொரு விளக்கத்தை கொடுத்து அவங்களை தெளிவுபடுத்துங்க. தொடர்ந்து மனதிருப்போம். இது உங்க சக்தியின் மலரும் சக்தி.

0: காலை நேர அமைதியில் கடவுளின் குரல் கேட்கட்டும். அதை உணர மலரம் சக்தியோடு பயணிப்போம்.
1: சக்தியின் மலரும் சக்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீங்க. நிகழ்ச்சியின் நிறைவுக்கும் வந்தாச்சு. இதுவரை நேரமும் சந்தோஷமாக என்னோடு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்தும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு வனிதா இணைந்திருக்க போறாங்க.

இயேசுவை ஞானம் இசைத்தட்டிலிருந்து பாடல் அளித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினிய வானொலியின் ஊடாக. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளிலும் நம்மை பலப்படுத்துகின்றது, நம்மை அது கண்டித்து உணர்த்துகின்றது. எந்த வழியில் செல்ல வேண்டும், எந்த வழியை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளிலும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அது ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கின்றது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கின்றது. அதன்படியால் நாங்கள் அதை எப்பொழுதுமே நாங்கள் அதை தியானிக்கின்ற பிள்ளைகளாகவும் அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாகவும் உங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அந்தபடியே நாங்களும் சத்தியத்தை அறிந்து நாங்கள் எல்லாவற்றிலும் இன்று விடுதலை பெற்று தேவனுக்காக ஓடுகின்ற தேவ பிள்ளைகளாக இருப்போம். இணைந்திருங்கள் உங்கள் கிருபினை வானொலியினூடாக. உங்களுக்காகவே அடுத்த பாடல் புகழிடமே இசைத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அறிவு செல்வம், இந்த மூணுமே வீட்டு வாசலுக்கு வந்து குரல் கொடுக்கறாங்க. எங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உங்க வீட்டுக்குள்ள வர முடியும். அன்பு வேணுமா, அறிவு வேணுமா, செல்வம் வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த வீட்டோட எஜமானியம்மா செல்வம் வேணும்னு சொல்றாங்க, அந்த வீட்டோட எஜமானார் அறிவு வேணும்னு சொல்றாங்க, ஆனா அந்த வீட்டோட குழந்தைங்க தான் சொல்றாங்க, இல்ல அம்மா அப்பா நம்ம கிட்ட செல்வம் இருக்கு, அறிவும் இருக்கு, அன்புதான் கொஞ்சம் போதாம இருக்குன்னு தோணுது, நாம அன்பை வர சொல்லுவோம் வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு. அந்த அன்பு வீட்டுக்குள்ள வந்ததுமே அன்பை விட்டு போக விரும்பாத அறிவும் செல்வமும் தானாக அந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இது மாதிரிதான் நம்ம கிட்டயும் அன்பு இருந்தா அறிவு செல்வம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பா வந்து சேரும். எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு நாளாக ஜூன் மாதம் முதலாம் திகதி 2026 திங்கட்கிழமை மாறி இருக்கு. ஒரு புத்தம் புது நாள் மட்டும் கிடையாது, ஒரு புத்தம் புது மாதத்தினுடைய முதல் நாள். சந்தோஷமான நாட்களாக இனி வரக்கூடிய காலங்கள் நம் அத்தனை பேருக்குமே அமையட்டும். இன்றைய நாளுக்கான வாழ்த்துகளையும் தொடர்ந்தும் நீங்க பகிர்ந்து கொள்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 2838544 சைஃபருக்கு வாட்ஸ்ஆப்பினூடாக இணைந்து கொள்ள 7 0 0 2 8 3 8 5 4 0. குட்டீஸ் ரெடியா இருக்கீங்களா பதில் சொல்றதுக்கு?

0: மின்சார கனவு திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் சுஜாதா பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:17 நிமிடம்.
1: மாறாத அதிவேகத்துடன் SLT மொபைல் ஃபைபர் அன்லிமிடெட் பேக்கேஜ்கள், அன்லிமிடெட் டேட்டா மற்றும் வாய்ஸ் பேக்கேஜ்கள் மாதந்தம் ₹5,900 தொடக்கம். சிறப்பான அன்லிமிடெட் மாற்றத்தை அனுபவியுங்கள் SLT மொபைல் ஃபைபர்.
2: இரவு நேரத்துல பஸ்லயோ ட்ரெயின்லயோ நாங்க டிராவல் பண்ணுவோம். இந்த டைம்ல நாங்க எச்சரிக்கையா இருக்கணும். எங்களுடைய பொருட்களை நாங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த பயணத்தின் போது அறிமுகம் இல்லாதவங்களோட அதிகமா நம்பிக்கை வச்சு பழகவும் கூடாது. எங்க பாதுகாப்பு நினைவுல வச்சு நாங்க பயணிப்போம்.
3: வழங்கியது வணக்கம் தாயகம்.
0: 103.9 மற்றும் 104.1 www.shaktifm.com ஊடாக வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இப்ப மட்டும் இல்ல, வருங்காலமும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்த சந்ததிக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும். இந்த பூமிக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் இல்லையா? எப்படி நம்ம கைமாறு பண்ண போறோம்? எஸ் அதுக்கான தருணம் வந்தாச்சு. ஒரு விதை புரட்சி குட்டீஸ் கேள்விக்கான பதில் தான் தான்னு சொல்லக்கூடிய நீங்க கூட ஒரு விதை புரட்சியில பங்கு கொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு விதை புரட்சினா என்னன்னா, உங்க வீட்டுல இல்லைன்னா ஸ்கூல்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விதை அல்லது ஒரு மரத்தை நீங்க நட்டு அதை ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு போட்டோவா எங்களுக்கு எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கணும். தெளிவான போட்டோஸ் வீடியோஸ் நீங்க எடுத்து அனுப்பி வைக்கலாம். 07028384 அப்படிங்கிற சக்தியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு. இப்போ குட்டீஸுக்கான கேள்வி. ஒரு பாத்திரத்துல 1.5 லிட்டர் தண்ணி இருக்கு. அந்த பாத்திரத்துல ஒரு சின்ன துவாரம், அந்த துவாரத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் 50 மில்லி லீட்டர் தண்ணி கசிஞ்சு வெளியேறதுன்னு சொன்னா அந்த பாத்திரம் முற்றாக வறுமையாவதற்கு எடுக்கக்கூடிய நேரம் என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஒரு பாத்திரத்துல 1.5 லிட்டர் தண்ணி இருக்கு, அந்த பாத்திரத்துல ஒரு சின்ன துவாரமும் இருக்கு, அந்த துவாரத்தின் வழியாக ஒவ்வொரு நிமிஷமும் 50 மில்லி லீட்டர் தண்ணி வெளியேறதுன்னு சொன்னா அந்த பாத்திரம் முற்றாக வறுமையாவதற்கு எடுக்கக்கூடிய நேரம் என்ன? குட்டீஸ் மட்டும்தான் பதில் சொல்லணும். எப்பவும் போல அவங்க ரொம்ப ரொம்ப ஜெனுவின் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியோ பிழையோ நீங்க முயற்சி பண்ணாலே அது எனக்கு சந்தோஷம்தான். 07028384 சைபர் சக்தியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய விடைகளை அனுப்பி வைங்க. சாமஸ்ல இருக்கக்கூடிய தேஜஸ்வின் 14th பிறந்த நாளையும் லரண்யாஷன் 7th பிறந்த நாளையும் கொண்டாடுறாங்க. அப்பா தியாகராஜா அம்மா மீனக்காவோடு சேர்ந்து எல்லா உறவுகளும் வாழ்த்திருக்காங்க. நாவரடியை சேர்ந்த ஜதுஷனாவுக்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க அம்மா சித்ரா.

உங்களுடைய அம்மா ராஜலட்சுமி 71வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாம். குடும்பத்தினர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. மிக முக்கியமா மகள் மாறான பிரியா, ரதி, ரஜினி, மகன் சுதன், மருமகள் கிருஷாந்தி, மருமகன் மாறான செந்துடன் ரஞ்சித், இளைய பேரன் டிலு, பேத்திகளான சஸ்மிதா, சஸ்மிதா, கிருத்தியா, சது, ஹரிஷ்மிதா ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்காங்க. ராஜலட்சுமி அம்மாவுக்கும் சந்தோஷமான வாழ்த்துகள். இது வணக்கம் தாயகம் 103.9 மற்றும் 104.3 www.shaktifm.com இன் ஊடாகவும். பிரியமான தோழி திரைப்பட பாடல் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில்

0: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.
1: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் ஊடாக நின்றிருக்கின்றீர்கள். முதலாவதாக தினகரன் பத்திரிகை. தேசிய மின் கட்டமைப்புக்கு வலு சேர்ப்பு. 6 மின்கலை எரிசக்தி சேமிப்பு கட்டமைப்புகள் இறக்குமதி. இதன் மூலம் 2.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சேமிக்க முடியும் என்கிறது அமைச்சு என்ற செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாகியிருக்கிறது. டீசல் விலை அதிகரித்தாலும் பஸ் கட்டணங்களில் மாற்றம் இல்லை என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் டீசல் விலையை அதிகரித்துள்ள போதிலும் பஸ் கட்டணங்களில் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. காணாமல் போயுள்ள பருத்தித்துறை மீனவர்களை தேடும் நடவடிக்கை 3வது நாளாகவும் முன்னெடுப்பு. விமானப்படையினரின் உதவியும் பெறப்பட்டுள்ளது என்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்ற அதேவேளை மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க 765 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 இயந்திரங்கள் என தலைப்பிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பம் என தலைப்பிடப்பட்ட செய்தியும் கடலில் அடித்துச் செல்லப்பட்ட பாடசாலை மாணவர்கள் 3 சடலங்களாக மீட்பு என தலைப்பிடப்பட்ட செய்தியும் பௌத்த பிக்குகளின் ஒழுக்காற்று நடவடிக்கை அமைச்சரவை பத்திரங்கள் மகா சங்கத்தினரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாகியிருக்கிறது. அடுத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் எரிபொருள் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு, வாழ்க்கை செலவு மீண்டும் உச்சத்துக்கு, அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், போக்குவரத்து உள்ளிட்ட சேவை கட்டணங்கள் மீண்டும் பெருமளவில் உயரும் அபாயம் என தலைப்பிடப்பட்ட செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. அரசின் 15 MPக்கள் நடத்திய ரகசிய கூட்டம் அரசின் உயர்மட்டம் தீவிர அக்கறை என தலைப்பிடப்பட்ட செய்தியும் மாகாண சபை தேர்தலுக்கு 1000 கோடி ரூபாய் செலவாகும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் ஆட்டோ கட்டணம் உயர்வு, முதல் கிலோமீட்டருக்கு 130 ரூபாய் என தலைப்பிடப்பட்ட செய்தியும் பஸ் கட்டணத்தை உடன் அதிகரிக்க கடும் முயற்சி, அதிகரிப்பு இல்லை என்கிறது அரசு என தலைப்பிடப்பட்ட செய்தியும் இருக்கின்ற அதேபோலே தரம் குறைந்த நிலக்கரி தரையிறக்கப்படுகிறது, சுதந்திர வழக்கறிஞர்கள் அமைப்பு குற்றஞ்சாட்டு என தலைப்பிடப்பட்ட செய்தியும் அதிகளவில் ஊடகவியலாளர்களின் உயிர் பறித்த ராஜபக்சக்களின் ஆட்சி இன்றும் நீதி கிடைக்கவில்லை, சிறிநேசன் MP சாடல் என தலைப்பிடப்பட்ட செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாகியிருக்கிறது. அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகை. போக்குவரத்து கட்டணங்களை உடன் அதிகரிக்க வேண்டும், எரிபொருள் விலை அதிகரிப்பை அடுத்து சங்கங்கள் கோரிக்கை என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. கட்டண உயர்வுக்கு அனுமதி இல்லை என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக பக்கத்திலேயே செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. இந்த வருடத்துக்குள் அரசாங்கம் தேர்தலை நடத்த வேண்டும், நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் என்கிறார் சாணக்கியன் என தலைப்பிடப்பட்ட செய்தி இருக்கின்ற அதேவேளை பிரேரணையை நிறைவேற்ற முழு ஆதரவு வழங்குவோம், மாகாண சபை தேர்தல் விவகாரம் குறித்த யோசனை தொடர்பில் பிரதான எதிர்கட்சி பதில் என தலைப்பிடப்பட்ட செய்தியும் பக்கத்திலேயே பிரசுரமாக இருக்கிறது. மனிதாபிமானமற்ற முறையில் எனது கணவர் நடத்தப்படுகிறார், உயிருக்கும் ஆபத்து, ஏதேனும் நிகழ்ந்தால் ஷானியே பொறுப்பு என தலைப்பிடப்பட்ட செய்தி சலேயின் மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது. டில்வின் செல்வா கூறுவது உண்மை, மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்தாது, ரோஹித் அபே குணவர்தன தெரிவிப்பு என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் காணப்படக்கூடிய ஏனைய செய்திகளாக இருக்கின்றன. இந்த அளவில் தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் நிறைவுக்கு வருகின்றது. தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் மதிவதனி குமார். வணக்கம்.
2: வழங்கியது
3: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின்

0: அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சாய் ஹோப் தலைமையிலான இந்த டீமை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஜூன் 3, 6 மற்றும் 8 திகதிகளில் ஜமைக்காவில் 3 ஒருநாள் போட்டிகள் இடம்பெற காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 3 T20 சீரீஸ் ஜூன் மாதம் 11 திகதியிலிருந்து 14 திகதியும், அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் 25 திகதியிலிருந்து ஜூலை மாதம் 27 திகதி வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் 2 டெஸ்ட் மேட்சஸும் நடக்கப் போகுது. இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை தவிர மேலதிக விளையாட்டு செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். சக்தி எஃப்எம்மோடு இணைந்திருங்க.
1: புத்தகங்களை சரியா அடுக்கி வைக்கிறது, புதுசு புதுசா மரம் நடுறது, பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது, இந்த மாதிரியான செயற்பாடுகளை நம்ம சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இது அவங்களோட பொறுப்புணர்வையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இன்றைய சிறு முயற்சிகள் தான் நாளைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும்.
2: வழங்கியது வணக்கம் தாயகம்.

0: வணக்கம் தாய்க்கு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க ஒரு வாகனம் வச்சிருக்கீங்க, உங்களுடைய வாகனத்துக்கான பேட்டரியா எக்ஸைட் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய லக்க நீங்களே சார்ஜ் பண்றீங்கன்னு அர்த்தம். எஸ், ஒவ்வொரு வாரமும் ஒரு வெற்றியாளருக்கு 55 inch ஸ்மார்ட் டிவியை பரிசாக வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸைட் விற்பனையாளர் கிட்ட இருந்து நீங்க பிரவுன்ஸ் ஓட எக்ஸைட் பேட்டரியை நீங்க வாங்குங்க. அதனுடைய வாரண்டி கார்டு பிரவுன்ஸ் இகே ஆன்லைன் சிஸ்டத்துல நீங்க ஆக்டிவேட் பண்ணாலே போதும், அந்த வாரத்துக்கான ரஃபல் ட்ரோவுக்கு நீங்க தகுதி பெறுவீங்க. வணக்கம் தாய்கும் நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா காலையிலேயே கண்ணாடி பார்க்கும் போது வயசாயிட்டே போகுது, இப்படியே போனா என்ன ஆகுதுன்னு யோசிக்கக்கூடிய மைண்ட்ல இருக்கீங்களா? கொஞ்சம் யூத்தா நீங்க ஃபீல் பண்றதுக்கு, அதுவும் 10 நிமிஷத்துலயே வாட் அ சேஞ்ச் ஓவர் மாமுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு லுக் உங்களுக்கு வேணுமா இருந்தா இனிமே நீங்க பவுடர் ஹெனாவை யூஸ் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட். அதுக்கு பதிலா சிக் பிளாக் அண்ட் ஹேர் கலர் லிக்விடை நீங்க பயன்படுத்துங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய ஒரு நிறத்தை தரக்கூடியது, அமோனியா ஆற்றது. இந்த சிக் பிளாக் அண்ட் ஹேர் கலர் லிக்விட் இப்போ நமக்கு 130 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு.
1: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
2: முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு இன்றே ட்ரை பண்ணுங்க.
3: சேமிப்பு கணக்கிற்கு 7% வரை உயர்ந்த வட்டி உள்ளிட்ட இயக்க வைக்கும் நன்மைகளோடு LB பிரீமியர் சேவிங்ஸ் சேமிப்பு தரும் அற்புத மேடை. அழையுங்கள் 0112-200-200. Fitch ratings A-LKA. Outlook stable பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனம்.
0: 103.9 மற்றும் 104.3 www.shaktifm.com ஊடாக வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய 3 முதல் 5 வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைகள் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அதுக்காக தானே எல்லா வீடியோஸும் நீங்க பாக்குறீங்க. குழந்தைங்களுக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு வீடியோஸ்ல சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதை கேட்ட உடனே நம்ம அப்ளை பண்ண முடியாது. நம்ம குழந்தையினுடைய வயது, உடல் எடை, அவங்களுடைய என்ன சொல்றது, சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும்
4: يكون فيه على طبيعتنا المكان اللي منحس فيه فعلا بالانتماء we belong here يعني. فمنشان هيك 2XL Home أطلقوا تشكيلة بيت جنن، خامات دافية، ألوان هادي، حرفية عالية، بتخلي الأناقة والرفاهية جزء من يومكم وتفاصيل بيتكم. والأحلى الخصومات حاليا من 25% to 75%. يلا زوروا فروعهم أو تسوقوا أونلاين على 2XLHome.com.
5: دبل بلاي على راديو الرابعة، أغنيتين من دون فواصل برعاية 2XL Home.

0: بيتك هو ملاذك الآمن، اجعله ينبض بالأناقة مع تشكيلة 2X الهوم الجديدة بخاماتها الدافئة وتصاميمها العصرية الفاخرة. استمتعوا بخصوماتنا الآن من 25 حتى 75% في جميع فروعنا وأونلاين على 2XLHome.com.
1: كتبت اسمي وتاريخي.
2: இன்றைக்கு பொருளாதார சூழ்நிலையில் எமது நாட்டின் உணவு உற்பத்தியை அதிகரித்து சுயசார்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டியது அவசர தேவையாகும். எனவே விவசாயத்தில் ஈடுபட ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கும் நிலமற்ற விவசாயிகளுக்கும் காணிகளை அடையாளம் கண்டு அவற்றை முறையாக பெற்றுத்தர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாகுவதுடன் நாட்டின் உணவு பாதுகாப்பும் உறுதியாகும். பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளே, இது உங்களின் கவனத்திற்கு.
3: The voice of the people.
4: மக்கள் குரல்
5: வழங்கியது.
6: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
7: வணக்கம். தாயகம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8 மணி.

0: இந்த ஹஜ் பெருநாளை முன்னிட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் சுவையான ஃப்ரைட் சிக்கன் சவான் 8,999 ரூபாய், புதிய கொரியன் பாபிக்யூ சவான் 12,999 ரூபாய் மட்டுமே. முன்பதிவு செய்பவர்களுக்கு 10% விலை கழிவு. முன்பதிவு செய்ய உடனே அருகில் உள்ள திண்டுக்கல் தலப்பாக்கட்டியை அழைக்கவும்.
1: ரப்புன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர், எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள். கமர்ஷியல் கிரெடிட்.
0: கருப்பு திரைப்படத்துக்காக சாய் அபியங்கடின் இசையில் பால் டப்பா மற்றும் வி எம் மகாலிங்கம் பாடும் பாடல் இது.

0: இணை அனுசரணை.
1: முட்டையோட என்ன செய்யற? பொலிவில்லாத வறண்ட முடிக்கு புரதம் நல்லது. தாராளமா முட்டை புரதம் இருக்கிற சிக் ஷாம்பு பத்தி தெரியாதா? முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு இன்றே ட்ரை பண்ணுங்க.
2: கருப்பு படத்தோட வெற்றியை தொடர்ந்து படத்தினுடைய எடிட்டர் கலைக்கு ஒரு கருப்பு கலர்ல கார்ட் லைஃப் டைம் செட்டில்மெண்டா கிடைச்சிருக்கு. நடிகர் சூர்யா கிட்ட இருந்து ஒரு படத்தினுடைய எடிட்டருக்கு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணது இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காரு. அன்பு வந்துருச்சுன்னு வச்சுட்டுங்களேன், நம்ம கொடுக்கணும்னு நினைச்சா தாராளமா கொடுத்துட்டே இருப்போம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு அன்பு தான் நாம இருக்கக்கூடிய பூமிக்கு நாம என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது அந்த பூமிக்கு பரிசா நாம ஒரு விதை புரட்சியினூடாக மரங்கள் நடப்போறோம். எஸ், நீங்க இருக்கக்கூடிய இடம் வீடா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட தனியாவோ டீமாவோ நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு விதைய நடுங்க, இல்லன்னு சொன்னா ஒரு மரத்தை நடுங்க. அது ஒரு போட்டோவா கிளியரான வீடியோவா எடுத்து சக்தியோட வாட்ஸ்அப் நம்பரான 07072835454 சைபர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பி வைங்க. இந்த ஒரு விதை புரட்சியில நாங்க நீங்க எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கலாம். ஒரு நல்ல விதை நல்ல மரமாக வளர்ற மாதிரி தான் பெத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கும். இப்போ சில பேர் நீங்க நோட் பண்ணி பாத்திருக்கீங்களா, அவங்க பேசுற விதம் அவங்க அப்பா மாதிரியே இருக்கும். சில பேருக்கு கோபம் வந்தா அவங்க அம்மாவை அப்படியே ஞாபகப்படுத்துவாங்க. நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க சொல்லுங்க, உங்க வீட்லயும் இப்படித்தானா? நீங்க அதிகமா அப்பா மாதிரியா இல்லனா அம்மா மாதிரியா? உங்களுடைய சிரிப்பு, குணம், பழக்கம், பொறுமை, கோபம், இதுல யாரோட சாயல் அதிகமா இருக்கு? இன்றைய வணக்கம் தாய்க்கு நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க சந்தோஷமா பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா, எதனால அப்படி சொல்றீங்க, எந்த விஷயத்துல அப்படின்னு டீடைலா பேசுறதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 2838854 சைபருக்கு வாட்ஸ்அப்பின் ஊடாக இணைந்து கொள்ள 07072835454 சைபர். மெர்சல் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் வரும் பாடல்

0: Digital Request. Digital Request. 103.9 மற்றும் 104.1 www.shaktifm.com இனூடாக வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உறுதியான கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் மெல்வாவினுடைய வெல்டிங் எலக்ட்ரோட நம்ம பயன்படுத்தினாலே போதும். மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட கொண்டு நம்ம உருவாக்கக்கூடிய சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ், இது எல்லாத்துக்குமே உறுதியான வெல்டிங் ஜாயின்ஸ் கிடைக்கும். அதுல எந்த விதமான சமரசமும் தேவைப்படாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற நவீனத்தர உறுதியான தயாரிப்புகளை வழங்கக்கூடியதுதான் மெல்வா நிறுவனம். இலங்கையின் முதல் தர வலிமை நம்முடைய பெருமைதான் மெல்வா. வணக்கம் தாய்க்கு நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க ஒரு வாகனம் வாங்கணும், சொந்தமா நமக்குன்னு ஒரு கார்டு வாங்கணும், அது பிவைடியா இருக்கணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த பிளானை நல்ல விதமா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பிவைடி காட்சியர்களுக்கு நீங்க விஜயம் செய்யுங்க. உங்க வீட்டுல ஒரு அரச பணியாளர் இருக்கிறதா இருந்தா அவரை மறக்காம கூட்டிட்டு போங்க. ஏன்னா அவங்களுக்காகவே சிறப்பான சலுகைகள் வழங்கிட்டு இருக்காங்க பிவைடியில. இலகுவான லீசிங் வசதிகள், காப்புறுதி சலுகைகளோடு 5 இலவச சேவைகளும் உங்களுக்கு இருக்கு. இது பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 1 வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கும் போது மிக முக்கியமா இந்த ஏசி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், டிவி வாங்கணும்னு எல்லாமே ஒவ்வொரு லிஸ்டா சொல்லுவாங்க. வாங்கணும் வாங்கணும் வாங்கணும், வாங்கிட்டே இருக்கிறோம், வாங்கி முடிச்ச பாடும் காணா இன்னொரு சில இடங்கள்ல வீடுகள்ல பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கான வழியே காணான்னு சொல்லுவாங்க. நாளாக நாளாக எல்லாமே விலை கூடிட்டே போகுது. எப்படி வாங்குறது? ஒரேடியா காசு கொடுத்துன்னு கேட்டீங்கன்னா அங்க எங்க நீங்க அலையவே வேண்டாம், அபான்ஸுக்கு வாங்க. அபான்ஸ பொறுத்த வரைக்கும் வீட்டு பாவனை மின்சாதனங்களை மாதம் மாதம் சிறு தொகையாக நம்ம தவணை முறையில செலுத்தக்கூடிய வகையில தான் அபான்ஸ் சிறுக சிறுக பே அப்படிங்கிற ஸ்கீம நமக்காக அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதனூடாக வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள், நாம் ஆசைப்படக்கூடிய பொருட்களை தவணை முறையில் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இப்போ வழங்கப்பட்டிருக்கு. வணக்கம் தாய்க்கு நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க கஷ்டப்பட்டு தேடின ஆதாயம் அதன் மூலமாக அதிகமான வருவாய பரணுமாக இருந்தா செலான் பேங்க்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. செலான் பேங்க பொறுத்த வரைக்கும் 5 மாத நிலையான வைப்புகளுக்கு 9.5% வட்டியும், 7 மாத நிலையான வைப்புகளுக்கு 10% வட்டியும் வழங்கப்படுது. சோ இன்னைக்கே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செலான் வங்கிக்கு வாங்க, இல்லைன்னா இருந்த இடத்துல இருந்து இது பற்றிய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 011-200-8888. வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதை புரட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு வீடு கட்டுறதுக்கு இரும்பு தேவை, ஒரு வாகனம் வாங்குறதுக்கு காசு தேவை, நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கு காப்புறுதி தேவை இல்லையா? நாளைய நம்முடைய பூமியை பாதுகாக்கிறதுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா ஒரு விதை போதும். எஸ், ஒரு விதை புரட்சி உங்களுக்காகவே.
1: நமது பூமி மெதுவாக மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. ஒரு மரம் நடுவது பெரிய விடை.

0: ஆனால் அதை நடாததால் ஏற்படும் விளைவு மிக பெரியது.
1: வரும் ஜூன் மாதம் 5ஆம் திகதி சுற்றாடல் தினத்தன்று உங்கள் வீட்டில் ஒரு விதையோ ஒரு மரமோ நட்டு புகைப்படம் எடுத்து 0723854 என்ற சக்தியின் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள்.
0: ஒரு விரலால் மட்டுமல்ல, ஒரு விதையாலும் புரட்சி பண்ணலாம் என நிரூபிப்போம்.
1: இது வணக்கம் தாயகத்தின் சமூக பொறுப்பு.
0: உலக சுற்றாடல் தினத்தன்று மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும்.
2: பிணைக்கு பதிலாக உங்கள் திறமையின் அடிப்படையில் வியாபார கடன், வியாபார வழிகாட்டலை பெற்றுக் கொள்ள நீங்களும் அருகில் உள்ள LB கிளையை நாடி LB சன்மித்தவுடன் இணைந்து கொள்ளுங்கள். நியதி மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: அவர் எங்களுக்கு எல்லா வேலைகளிலும் ஏற்று துணையாளராக இருந்து எங்களை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கின்றார். தேவனை நம்பி இருக்கின்ற பிள்ளைகளை ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்துவதும் இல்லை, கைவிட்டு விட்டு விலகுவதும் இல்லை. அதுபடியால் நாங்கள் எப்பொழுதுமே தேவனை நம்பி இருப்போம். தேவன் எங்களை எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்கும் போதுமானவராக இருந்து வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். இணைந்திருங்கள் பிரியமானவர்களே, கிருபை நேவானொலியின் ஊடாக ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்.
1: என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று தேவன் சொல்கிறார்.